0: லிங்குவா தமிழ் தல் இந்தியா. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவாயிற்றின் கனியாயே இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்தா மரியா மாத்ரே தி டியோ ப்ரேகா பெர் நோய் பெக்கத்தோரி அதெஸ்ஸோ நெல்லோரா தெலா நோஸ்திரா மோர்த்தே ஆமென்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்தா மரியா மாத்ரே தி டியோ ப்ரேகா பெர் நோய் பெக்கத்தோரி அதெஸ்ஸோ நெல்லோரா தெலா நோஸ்திரா மோர்த்தே ஆமென்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்தா மரியா மாத்ரே தி டியோ ப்ரேகா பெர் நோய் பெக்கத்தோரி அதெஸ்ஸோ நெல்லோரா தெலா நோஸ்திரா மோர்த்தே ஆமென்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்தா மரியா மாத்ரே தி டியோ ப்ரேகா பெர் நோய் பெக்கத்தோரி அதெஸ்ஸோ நெல்லோரா தெலா நோஸ்திரா மோர்த்தே ஆமென்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்தா மரியா மாத்ரே தி டியோ ப்ரேகா பெர் நோய் பெக்கத்தோரி அதெஸ்ஸோ நெல்லோரா தெலா நோஸ்திரா மோர்த்தே ஆமென்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்தா மரியா மாத்ரே தி டியோ ப்ரேகா பெர் நோய் பெக்கத்தோரி அதெஸ்ஸோ நெல்லோரா தெலா நோஸ்திரா மோர்த்தே ஆமென்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்தா மரியா மாத்ரே தி டியோ ப்ரேகா பெர் நோய் பெக்கத்தோரி அதெஸ்ஸோ நெல்லோரா தெலா நோஸ்திரா மோர்த்தே ஆமென்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்தா மரியா மாத்ரே தி டியோ ப்ரேகா பெர் நோய் பெக்கத்தோரி அதெஸ்ஸோ நெல்லோரா தெலா நோஸ்திரா மோர்த்தே ஆமென்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்தா மரியா மாத்ரே தி டியோ ப்ரேகா பெர் நோய் பெக்கத்தோரி அதெஸ்ஸோ நெல்லோரா தெலா நோஸ்திரா மோர்த்தே ஆமென்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்தா மரியா மாத்ரே தி டியோ ப்ரேகா பெர் நோய் பெக்கத்தோரி அதெஸ்ஸோ நெல்லோரா தெலா நோஸ்திரா மோர்த்தே ஆமென்.